0: நேர்களே, தவிர்க்க முடியாத காரணங்களினால் இன்றைய நிகழ்ச்சி சென்ற வார நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பாக உங்களை வந்தடைகின்றது.
1: வணக்கம் நேர்களே, இது உங்கள் திரைசியார் தமிழ்குரல் வானொலி. தமிழ்குரல் வானொலியின் நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7:30 தொடக்கம் 8:30 வரை 855 AM அலைவரிசையிலும் இணையதளத்தில் இன்பத்தமிழ் வானொலி மூலமும் மற்றும் threecr.org.au என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். முதலில் இன்றைய சிந்தனை. இன்றைய சிந்தனையில் தமிழீழ தேசிய தலைவரின் சிந்தனையிலிருந்து ஒரு சிந்தனையை பார்ப்போம். மக்களின் துன்ப துயரங்களில் பங்கெடுத்து அவர்களது துன்பங்களை போக்குவதற்கு திட்டமிட்டு செயலாற்றுவதுதான் உண்மையான அரசியல்.

ஒருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமி இது வைத்து போற்றி ஜெகமலாமச்சயக்கொடி பறக்க விழும் தீரப்பிரதாபல்லா.

போறா? ஓஹோ சரிதான். பூதானம், கன்னிகா தானம், சொர்ண தானம், அன்னதானம், கோதானம், உண்டு பற்பல தானங்கள், இதற்கு மேலான தானம் இருந்தால் சொல்லுங்கள்.

0: நாளே இதுக்கு பதில் சொல்ல முடியாது தம்பி. கோவிலை கட்டி வைப்பதே தன்னாலே
1: இப்ப வேலைக்கு பெருமை உண்டு அதனாலே.
0: சரிதான்
1: அன்ன சத்திரம் இருப்பதே தன்னாலே
0: அன்ன சத்திரம்.

0: தானது இலை கட்டு போன நயவன் ஜகரின் நாக்கு தானது.
1: நிகழ்ச்சியில் தொடர்வது சிறுவர் நிகழ்ச்சி. சிறுவர் நிகழ்ச்சியை வார வாரம் தமிழ்குரல் வானொலிக்கென தொகுத்து வழங்குகின்றார் ஆர்.பி. வளவன்.

வணக்கம் தம்பி தங்கீரே. வழமை போல் ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு சிறுவர் நிகழ்ச்சியில் சந்திக்க வந்துள்ளேன். இன்றும் எங்கள் சிறுவர் நிகழ்ச்சியை ஓர் திருக்குறளுடன் ஆரம்பிப்போமா? அறத்தினும் காக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவும் இல்லை. அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானதும் வேறு எதுவும் இல்லை. அறத்தினும் காக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அடுத்து வளமை போல் உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு காட்டில் ஒரு அழகான குளம் இருந்தது. அந்த காட்டின் நடுவில் ஒரு தீவு மாதிரியோட இடம் இருந்தது. இந்த தீவுக்கு போவதற்கு அந்த குளத்தை கடந்துதான் போக வேண்டும். அந்த தீவில் சுவையான பழங்களும் காய்கறிகளும் இருந்தது. அந்த காட்டில் இருந்த எல்லா விலங்குகளுக்கும் அங்கு இருக்கின்ற பழங்களை சாப்பிட ஆசை. ஆனால் யாருக்கும் அந்த இடத்திற்கு போக தைரியம் இருக்கவில்லை. ஏனென்றால் அந்த குளத்தில் நிறைய முதலைகள் இருந்தன. ஒரு நாள் அதே காட்டில் வாழ்ந்து வந்த முயல் தண்ணீர் குடிக்க குளத்திற்கு சென்றது. அப்போது அந்த தீவை பார்த்து யோசித்தது. எனக்கு அந்த தீவுக்கு போய் அங்கு இருக்கும் எல்லா பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட ஆசை. ஆனால் இந்த முதலைகளிடமிருந்து தப்பித்து எப்படி அங்கே போவது என்று மிகவும் யோசித்தது முயல். முயலுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அடுத்த நாள் காலையில் முயல் குளத்திற்கு வந்து எல்லா முதலைகளையும் சத்தம் போட்டு கூப்பிட்டது. எங்களை இப்படி கூப்பிட யாருக்கு இவ்வளவு தைரியம் வந்தது என்று முதலைகள் கோபத்துடன் முயல் அருகில் வந்தன. உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். என்னை எதுவும் செய்ய மாட்டீர்கள் என்று எனக்கு சத்தியம் செய்ய வேண்டும் என்று முயல் கேட்டது. அதற்கு, கவலைப்படாமல் சொல்லுங்கள், நாங்கள் உன்னை எதுவும் செய்ய மாட்டோம் என்று ஒரு முதலை சொன்னது. இந்த காட்டு ராஜா இங்கே இருக்கும் எல்லா விலங்குகளுக்கும் ஒரு பெரிய விருந்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதுக்கு காட்டில் இருக்கும் விலங்குகளின் எண்ணிக்கை பற்றி ஒரு பட்டியல் தயாரிக்கிறார். நீங்க சம்மதித்தால் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று எண்ணச் சொன்னார். உங்களை எண்ணி மொத்தம் எத்தனை பேர் என்று நான் ராஜாவிடம் சொல்வேன் என்று முயல் சொன்னது. எல்லா முதலைகளும் அவர்களுக்குள்ளே கொஞ்சம் நேரம் பேசிக்கொண்டது. அதன் பின்னர் ஒரு முதலை, சரி நீங்கள் எங்களை எப்படி எண்ணுவாய் என்று கேட்டது. எல்லாரும் ஒருவரின் பின் ஒருவராக ஒரே வரிசையில் நில்லுங்கள், நான் உங்க முதுகு மேல் ஏறி குதித்து மிகவும் இலகுவாக எண்ணிவிடுவேன் என்று கூறியது முயல். முயல் சொன்னபடியே எல்லா முதலைகளும் செய்தன. அந்த வரிசை குளத்தின் கரையிலிருந்து தீவோட கரை வரைக்கும் இருந்தது. முயல் உடனே முதலைகளின் முதுகின் மேல் குதித்து வெற்றிகரமாக தீவுக்கு போய் சேர்ந்தது. அந்த நாள் முழுக்க முயல் எல்லா பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்டு நன்றாக ஓய்வெடுத்து மாலை தீவின் கரைக்கு வந்தது. காலையில் போன முயல் ஏன் இன்னும் திரும்பி வரவில்லை என்று தீவின் கரையிலேயே காத்திருந்த முதலைகள் முயலை பார்த்ததும், இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டது. அதிக எண்ணிக்கையில் இருக்கும் உங்களை எண்ணுவதில் சிறிது பிழை ஏற்பட்டு விட்டது. உங்களில் எவ்வளவு பேர் என எண்ணுவது அவ்வளவு சுலபமில்லை. இன்னும் ஒரு முறை காலையிலே இருந்தது போல அந்த வரிசையில் நில்லுங்கள். இந்த முறை நான் கண்டிப்பா சரியாக எண்ணிவிடுவேன் என்று முயல் சொன்னது. எல்லா முதலைகளும் முயல் சொன்னதை நம்பி மறுபடியும் வரிசையில் நின்றது. உடனே முயல் முதலைகளின் முதுகில் குதித்து குளக்கரைக்கு பத்திரமா சென்றது. தம்பி தங்கீரே, முயல் எப்படி புத்திசாலித்தனமாக பயங்கர முதலைகளிடம் இருந்து காரியத்தை முடித்து தப்பிச் சென்றதைப் போல் நாமும் சில சந்தர்ப்பங்களில் சமயோசிதமாக யோசித்து நாம் நினைத்த விடயத்தை செய்து முடிக்க வேண்டும். தம்பி தங்கீரே, அடுத்ததாக வளமை போல் நொடி நேரம். 8 பேர் நாங்கள் எங்கள் தலைவரை காப்பாற்ற முன் செல்வோம்
பின்தரமாட்டோம். நாங்கள் யார்? 8 பேர் நாங்கள் எங்கள் தலைவரை காப்பாற்ற முன் செல்வோம், பின்வரமாட்டோம். நாங்கள் யார்? செஸ் போன் அறைகளுண்டு, இது வீடு அல்ல, சித்திரமும் அல்ல. காவலுக்கு 1000 வீரர்கள் உண்டு, கோட்டையும் அல்ல, அது என்ன? அறைகளுண்டு, இது வீடு அல்ல, சித்திரமும் அல்ல. காவலுக்கு 1000 வீரர்கள் உண்டு, கோட்டையும் அல்ல, அது என்ன? தேன்கூடு. உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான், அவன் யார்? உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான், அவன் யார்? வெங்காயம். சரி தம்பி தங்கீரே, இத்தோடு எமது சிறுவன் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி ஆரபி. நன்றி தம்பி தங்கீரே.

0: La la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la.
1: அங்க பாரு மேகம் மழையை தந்து போகும் மேகம் தந்த அருவி ஓடும்.

பார்த்து அசையும் அழக பார்த்து அருவி தந்த ஆறு அதுக்கு பசங்க நூறு ஆத்துக்கிட்ட ஊத்து அசையும் அழக பார்த்து ஊத்து தந்த ஓட வண்ணம் இங்க.

0: நேரிலே கடந்த பல மாதங்களாக ஒவ்வொரு நாளும் இலங்கையில் நாட்டை அதிர வைக்கும் சம்பவங்கள் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக சிறுவர்கள் மீதான பாலியல் குற்றங்களே வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கைதுகளும் தொடர்கின்றன. இவ்வாறான சிறுவர்கள் மீதான பாலியல் குற்றங்கள் மதம் சார்ந்த ஒன்றாகவோ இனம் சார்ந்த ஒன்றாகவோ கருத முடியாது. இது ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் சார்பான ஒரு மாபெரும் பிரச்சனையாக தோன்றுகின்றது. இது பௌத்த சிங்களவர்களுக்கானதாகவோ அல்லது இந்து தமிழ் மக்களுக்கானதாகவோ அல்லது இஸ்லாமிய மக்களுக்கானதாகவோ கருத முடியாது. வெளிவரும் செய்திகள் ஒட்டுமொத்த இலங்கையர்கள் சார்ந்த ஒன்றாக திட்டத் தெளிவாகின்றது. இது பற்றி ஐபிசியில் ஒளிபரப்பான உண்மையின் அலசல் நிகழ்ச்சியினை அடுத்து தருகின்றேன்.
1: வணக்கம். மீண்டும் மற்றொரு உண்மையின் அலசல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்று நாம் பேச போகும் ஒரு விடயம் ஒரு சாதாரண செய்தி அல்ல. இது ஒவ்வொரு தாய், தந்தை, ஆசிரியர், மத தலைவர், சட்ட அமலாக்க அதிகாரி மற்றும் சமூக பொறுப்பிருக்கின்ற குடிமகன் அனைவரையும் சிந்திக்க வைக்கும் ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனை. ஒரு நாட்டின் எதிர்காலம் அதன் குழந்தைகளில் இருக்கின்றது என்று நாம் அடிக்கடி கூறுகின்றோம். ஆனால் அந்த எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கின்றதா? இன்று இலங்கையில் தொடர்ந்து வெளிவரும் சிறுவர் துஷ்பிரயோக செய்திகள் இந்த கேள்வியை மிகவும் வேதனையுடன் கேட்க வைக்கின்றன. கடந்த சில வாரங்களாக செய்தி தலைப்புகளை பார்த்தால் ஒரே மாதிரியான செய்திகள் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றன. அதாவது சிறுமியை துஷ்பிரயோகம், சிறுவன் பாலியல் துன்புறுத்தல், சிறுவர் பாதுகாப்பு மீறல், கைது, விசாரணை, நீதிமன்றம், இவை அனைத்தும் இன்று நாட்டின் அன்றாட செய்திகளில் இடம் பிடிக்க தொடங்கியிருக்கின்றன. இது ஒரு சாதாரண நிலைமையா? சமீபத்தில் நாட்டை உலுக்கிய முக்கியமான சம்பவமாக அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதி தேர்தல் தொடர்பான குற்றச்சாட்டு அமைந்தது. சிறுமி ஒருவரை பாலியல் ரீதியாக துர்நடத்திக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த செய்தி வெளிவந்த உடனேயே சமூக ஊடகங்கள், அரசியல் வட்டாரங்கள், மத அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என்று அனைவரும் இந்த விவகாரத்தை பற்றி பேச தொடங்கினர். ஏனென்றால் இங்கு ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. ஒரு சாதாரண நபர் மீது குற்றச்சாட்டு எழுவது ஒரு விடயம், ஆனால் சமூகத்தின் நம்பிக்கையை பெற்ற, மதிப்புக்குரிய, உயர்ந்த மத பதவியில் இருப்பவர் மீது குற்றச்சாட்டு எழும்போது அதன் தாக்கம் மிகவும் ஆழமாக இருக்கும். மக்கள் கேட்க தொடங்கினர், நாம் யாரை நம்புவது, எங்கள் குழந்தைகளை யாரிடம் ஒப்படைப்பது, எங்கள் பிள்ளைக்கு பாதுகாப்பான சூழல் எங்கே? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடிக்கொண்டிருக்கும் போதே மற்றொரு சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. கண்டி பகுதியில் 15 வயது சிறுமியொருவர் பாலியல் துர்நடத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவருடன் தொடர்புடைய பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். நாடு இன்னும் முதல் சம்பவத்தின் அதிர்ச்சியிலிருந்து மீளாத நிலையில் இந்த புதிய செய்தி மக்களின் கவலையை மேலும் அதிகரித்திருக்கிறது. இது தனிப்பட்ட சம்பவமா அல்லது ஒரு பெரிய சமூக பிரச்சனையின் அறிகுறியா? இந்த கேள்வி இன்று பலரின் மனதில் இருக்கிறது. அதே நேரத்தில் மற்றொரு செய்தி வெளிவந்தது, 14 வயது சிறுமியொருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் மௌலவியொருவர் கைது செய்யப்பட்டார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இருக்கிறது. அதாவது இந்த விவகாரம் எந்த ஒரு மதத்தை பற்றியதல்ல, இது குழந்தைகள் பாதுகாப்பை பற்றியது. குற்றச்சாட்டு யார் மீது வந்தாலும், அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். குழந்தைகளின் பாதுகாப்பு எந்த மத எல்லைகளையும் அறியாது. ஒரு குழந்தை பாதிக்கப்படும் போது அவள் அல்லது அவன் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்பது முக்கியமல்ல, அவர் ஒரு குழந்தை என்பதுதான் முக்கியம். இதற்கிடையில் மற்றொரு வழக்கில் நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பை வழங்கியது. 2012 சிறுவன் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்பட்ட வழக்கில் 74 வயதுடைய நபர் ஒருவர்

0: குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டார். இந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான செய்தியை சமூகத்துக்கு வழங்குகிறது. கடந்தாலும் குழந்தைகள் மீதான குற்றங்கள் மறக்கப்பட மாட்டாது. நீதி தாமதமாகலாம், ஆனால் அது முற்றிலும் மறைந்து போகக்கூடாது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சமூக நெருக்கடியை வெளிப்படுத்துகின்றன. நாம் அடிக்கடி குழந்தைகளுக்கு நல்ல கல்வி தேவை என்று கூறுகின்றோம், நல்ல எதிர்காலம் தேவை என்று கூறுகின்றோம். ஆனால் பாதுகாப்பு இல்லாமல் அந்த எதிர்காலம் எவ்வாறு உருவாகும்? ஒரு குழந்தை பயத்துடன் வாழும் சூழலில் அவள் எவ்வாறு கனவு காண முடியும்? ஒரு குழந்தை நம்பிக்கை இழந்த நிலையில் எவ்வாறு வளர முடியும்? மனநல மருத்துவர்கள் கூறுவதன்படி சிறு வயதில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகும் குழந்தைகள் பல ஆண்டுகள் மன உளைச்சலுடன் வாழ நேரிடுகின்றது. சிலர் தங்களுடைய அனுபவங்களை யாரிடமும் கூறாமல் வாழ்கின்றார்கள். சிலர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுகின்றார்கள். சிலர் கல்வியை பாதியில் கைவிடுகின்றார்கள். சிலர் தன்னம்பிக்கையை முழுமையாக இழக்கின்றார்கள். சில நேரங்களில் இந்த அனுபவங்கள் அவர்களின் முழு வாழ்க்கையையும் பாதிக்கின்றன. அதனால்தான் குழந்தைகள் பாதுகாப்பு என்பது ஒரு குடும்பத்தின் பிரச்சனை மட்டுமல்ல, அது தேசிய பாதுகாப்பிற்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்த சமூக பிரச்சனையாகும். இன்று ஒவ்வொரு பெற்றோரும் விழிப்புடன் இருக்க வேண்டும், குழந்தைகளுடன் பேச வேண்டும், அவர்களின் உணர்வுகளை கேட்க வேண்டும், அவர்களின் நடத்தையில் மாற்றங்கள் இருக்கின்றதா என்பதை கவனிக்க வேண்டும். பள்ளிகளிலும் குழந்தைகள் பாதுகாப்பு கல்வியை வலுப்படுத்த வேண்டும். மத நிறுவனங்களும் தங்களது அமைப்புகளுக்குள் குழந்தைகள் பாதுகாப்பு நடைமுறைகளை கடுமையாக அமல்படுத்த வேண்டும். அரசாங்கமும் சட்ட அமலாக்க அமைப்புகளும் இத்தகைய வழக்குகளை விரைவாக விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தாமதமாகும் போது ஒரு குழந்தையின் நீதியும் தாமதமாகின்றது. இன்று நாம் ஒரு முக்கியமான முடிவுக்கு வர வேண்டும். அதாவது, குழந்தைகள் பாதுகாப்பு என்பது ஒரு அரசியல் விவகாரம் அல்ல, ஒரு மத விவகாரமும் அல்ல, ஒரு இன விவகாரமும் அல்ல. அது மனிதாபிமானத்தின் அடிப்படை பொறுப்பு. ஒரு குழந்தையின் சிரிப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் அவளது பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். ஒரு குழந்தையின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அவளது நிகழ்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்று நாம் அனைவரும் நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். அதாவது, நாம் உண்மையில் எங்கள் குழந்தைகளை காப்பாற்றுகின்றோமா, அல்லது ஒவ்வொரு புதிய சம்பவத்திற்கு பிறகும் சில நாட்கள் பேசிவிட்டு மறந்து விடுகின்றோமா? ஒரு சமூகத்தின் தரம் அதன் உயரமான கட்டிடங்களால் அளவிடப்படாது. அந்த சமூகத்தில் வாழும் குழந்தைகள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்பதால் அளவிடப்படும். குழந்தைகளை பாதுகாப்போம், அவர்களின் குரலை கேட்க வேண்டும்.
1: இப்படி இவை ஒரு புறம் இருக்க, மட்டக்களப்பு மாவட்டத்தில் தன்னுடைய 24 வயது மகளிடம் ஆபாச வார்த்தைகளை பேசி வந்த 60 வயதுடைய தந்தையாரை நேற்று இரவு பாலியல் கொடுமை சட்டத்தின் கீழ் சந்தேகத்தின் கீழ் கைது செய்திருக்கிறதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். 24 வயதுடைய யுவதி ஒருவர் கல்வி கற்று வருகின்ற இவர் மீது இவரது தந்தையார் தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசி வருவதாக பாதிக்கப்பட்ட யுவதி போலீஸ் மா அதிபருக்கு இணையதளம் ஊடாக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். இதையடுத்து போலீஸ் மா அதிபர் காரியாலயத்தில் இருந்து குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த போலீஸ் நிலையத்திற்கு அனுப்பப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் மதுபான சாலை விற்பனை நிலையம் ஒன்றில் கடமையாற்றி வந்த குறித்த 60 வயதுடைய தந்தையாரை போலீஸ் நிலையத்திற்கு சம்பவ தினமான நேற்றிரவு வரவழைத்து கைது செய்திருக்கிறார்கள். குறித்த யுவதியின் தந்தையார் தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசி வருவதால் அவருடன் இருக்க முடியாது என்று முறைப்பாட்டில் குறிப்பிட்டிருந்தார். அதேவேளை கைது செய்யப்பட்டவரின் கையடக்க தொலைபேசியை பரிசித்தபோது அவர் ஆபாச படங்கள் காணொளிகளை அதிகமாக தரையிறக்கம் செய்து வைத்திருந்திருக்கிறதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து கைது செய்தவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அந்த பிரதேச போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது.
0: ஆகவே நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினோடு சந்திக்கலாம். வணக்கம்.

நேர்களே, யாழ் நூலிலேயும் 31 மே 1981 தீக்கிரையாக்கப்பட்டு 45 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இருப்பினும் எமது கலாச்சார அழிப்பின் நினைவு நாளாக இன்றும் அந்த வலிகள் இருக்கத்தான் செய்கின்றன. இந்நினைவு நாள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மக்களால் உலகெங்கும் பல இடங்களில் நடைபெற்றிருக்கின்றன. இது பற்றி எஸ்பிசியில் ஒளிபரப்பான ஒரு டாக்குமெண்ட்ரியினை அடுத்து தருகின்றேன்.

0: தொடர்பன விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானற்று அழைக்கப்படும். சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனு தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன. இதனையடுத்து குறித்த மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
1: பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்களம் தன்னை உரிய காரணமொன்றை கைது செய்து தடுத்து வைத்துள்ளதாக தெரிவித்து பிள்ளையான் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்துள்ளார். எந்தவித காரணமுமின்றி தம்மை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளமை சட்டவிரோதமானது என பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இதனால் தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு அவர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார். குறித்த வழக்கு தொடர்பான வாய்மொழி சமர்ப்பணங்களின் விசாரணைகள் இன்று நிறைவடைந்த நிலையில் வாதப்பிரதிவாதங்கள் நிறைவடைவதை தொடர்ந்து உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பை பிறிதொரு திகதிக்கு ஒத்திவைத்துள்ளது.
0: யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட லலித்குமார், வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பில் நிகழ்நிலையில் சாட்சியம் அளிக்க அப்போதைய ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவிற்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. இந்த நிலையில் லலித் மற்றும் குகன் ஆகியோருக்கு என்ன நடந்தது என்பதை கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றில் தெரிவிக்க வேண்டுமென்று எதிர்பார்ப்பதாக லலித் வீரராஜ்யத்தின் தந்தை தெரிவித்துள்ளார்.
1: சர்வதேச மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி யாழ்ப்பாண நகரில் நடத்த திட்டமிட்டு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார், வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தர் ஆகியோர் அவருங்கால் பகுதியில் வைத்து காணாமலாக்கப்பட்டனர். இதனையடுத்து லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆள்குணர்வு மனு கடந்த 2012ஆம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்துக்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி விசாரணைகள் ஆரம்பமாகின. குறித்த வழக்கு விசாரணைகளின் போது கடந்த 2017ஆம் ஆண்டு மனுவின் சாட்சியாளர்கள் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் பெயர் இணைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்சவை மன்றில் தோன்றி சாட்சியம் அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணம் வர முடியாது என தொடர்ச்சியாக கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் வழக்கு விசாரணைகளின் போது கோட்டாபய ராஜபக்ச நிகழ்நிலை ஊடாக தோன்றி மன்றில் சாட்சியம் அளிக்க தனது சட்டத்திறனிகள் ஊடாக மன்றில் விண்ணப்பம் செய்தார். இதனையடுத்து கோட்டாபய ராஜபக்ச யாழ்ப்பாணம் வருகை தருவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பில் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு மன்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோட்டாபய ராஜபக்ச நிகழ்நிலை ஊடாக மன்றில் தோன்றி தனது சாட்சியங்களை பதிவு செய்ய மன்று அனுமதித்துள்ளது.
2: என் மகன் பேர் வீரராஜா லலித்குமார். இன்னைக்கு என் மகன் காணாமல் போயிட்டு யாழ்ப்பாணத்தில் வெள்ள வேனில் தூக்கி இன்னைக்கு 14 வருஷமாக ஆச்சு. நாங்கள் 14 வருஷம் இந்த மாதிரி வழக்குக்கு போய்கிட்டு தான் இருக்கிறோம். கொழும்புல வழக்கு போனிச்சு, யாழ்ப்பாணத்தில் வழக்கு இருந்துச்சு, கொழும்புக்குள்ள ஆச்சு, யாழ்ப்பாணத்தில் இந்த மாதிரி வழக்கு வந்துக்கிட்டு இருந்து கோட்டாபி ராஜபக்ச அவர் அந்த நேரத்தில் இருந்தார் ஆலக்ஸா லேகாம அவர்தான் நீதிமன்றத்துக்கு வந்து சாக்கி சொல்கிறதுக்கு அவர் வரமாட்டேங்கிறார். அதே நேரத்தில் இன்னைக்கு நீதிமா சொன்னார் இன்னொரு நாளைக்கு ஒரு டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டுக்கு கட்டாயமாக வந்து எங்களுக்கு இதுக்கு பதிலுன்னு சொல்லுவார்னு சொல்லி நீதிபதி சொன்னார். அதை கேட்டுக்கிட்டு நாங்கள் இன்றைக்கி போகிறோம். இன்னொரு நாளைக்கு வந்து அவர் சாக்கி சொல்லணும்னு நாங்கள் நம்புகிறோம். கட்டாயமாக அவர் சொல்லி கோட்டாபி ராஜபக்சே வந்து சாக்கி சொல்லி ஆகணும். எங்களுக்கு நடந்தது என்னன்னு சொல்லி ஆகணும். அதுதான் உண்மை.
0: அமெரிக்கா அரசாங்கத்தினால் ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட 10 TH-57C ரேஞ்சர் பன்முக பயன்பாட்டு உலங்கு வானூர்திகள் இலங்கையை சென்றடைந்துள்ளன.
1: ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டு 10 TH-57C ரேஞ்சர் பன்முக பன்மாட்டு உலங்கு வானூர்திகள் தற்போது ரத்மலானி விமானப்படை தளத்தில் கட்டமைப்பு மாற்றங்களுக்கும் தொழில்நுட்ப தயாரிப்புகளுக்கும் உட்படுத்தப்பட்டு வருகின்றன. தேவையான ஆய்வுகள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் உத்தியோகபூர்வமாக சேவையில் இணைக்கப்படவுள்ளன. குறித்த உலங்கு வானூர்திகள் ஸ்ரீலங்கா விமானப்படையின் பயிற்சி திறனை வலுப்படுத்தும் அதே வேளையில் பரந்தளவிலான தேசிய தேவைகளுக்கு ஆதரவளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பணிகள், தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் மற்றும் ஸ்ரீலங்கா விமானப்படையால் மேற்கொள்ளப்படும் மற்ற பொது சேவை கடமைகளுக்கும் பயன்படுத்தப்படவுள்ளன.
0: இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலீஸ்வர ஆலயத்திற்கு விஜயம் செய்து இந்தியாவின் நிதியுதவியுடன் அமைக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை திறந்து வைத்துள்ளார். குறித்த நிகழ்வில் வடக்கு மக்களுடனான இந்தியாவின் வரலாற்று ரீதியான உறவு மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து உயர்ஸ்தானிகர் மகிழ்ச்சி வெளியிட்டதுடன் இந்திய துணை தூதுவர் அச்சுவேலி கைத்தொழில்பேட்டைக்கும் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்.
1: இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ்யா இன்று கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன்போது இந்தியாவின் நிதியுதவியுடன் அமைக்கப்பட்ட சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான குடிநீர் தாங்கியினை திறந்து வைத்துள்ளார். குறித்த பயணத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் சாய்முரளி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு மக்களுடன் இந்தியா கொண்டுள்ள வரலாற்று ரீதியான உறவு தொடர்பில் கருத்து தெரிவித்ததுடன் இந்த பகுதி மக்களுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்தங்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் நடைமுறைப்படுத்துவதாக இந்திய உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்திய துணை தூதுவர் அச்சுவேலி கைத்தொழில் பேட்டையையும் பார்வையிட்டுள்ளார்.
0: இலங்கையில் ஜூன் மாதத்திற்கான எரிவாயு விலை திருத்தம் குறித்த அறிவிப்பு நாளை மறுதினம் வெளியிடப்படும் என்று லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கையில் ஜூன் மாதம் 5ஆம் தேதி எரிவாயு விலையை திருத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்திற்கு தேவையான அறிக்கைகள் தற்போது நிதி அமைச்சிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் இறுதி அறிக்கை நாளை மறுதினம் கிடைக்கப்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் நிலவும் விலை நிலவரங்களுக்கு அமைய இம்முறை எரிவாயு விலையை திருத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் கடந்த மாதம் லிட்ரோ எரிவாயு விலையில் எந்தவித மாற்றத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க தீர்மானித்ததாகவும் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது.
0: வவுனியா மாநகர சபை தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தடை உத்தரவு நீக்கி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது.
1: வவுனியா மாநகர சபையின் முதல்வர் பிரதி முதல்வரின் செயற்பாடுகளுக்கான மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் தடையுத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் மாநகர சபையின் முதல்வர் சார்பில் எம் ஏ சுமந்திரனும் பிரதி முதல்வர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி நிசாம் காரியப்புறம் உயர்நீதிமன்றத்தில் குறித்த தடைக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் குறித்த வழக்குக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் முதல்வர் தலைமையிலான மாநகர சபை இயங்குவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு நீக்கி இடைக்கால தடை உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முதல்வர் தலைமையில் சபை இயக்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பிரதி முதல்வர் தொடர்பான இடைக்கால தடை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டு வருகிறது. எனினும் பிரதி முதல்வர் ராஜினாமா கடிதத்தை வழங்கினால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கான அனுமதியையும் உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் எதிர்வரும் 19ஆம் தேதி மாநகர சபை தொடர்பான இறுதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் சாட்சியம் அளிக்க வருமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அச்சகுலரத்ன மற்றும் சட்டத்தரணி உதார முகந்திரம் ஆகியோருக்கு அழைப்பாணை அனுப்ப கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது.
1: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் கையடக்க தொலைபேசியை அமெரிக்காவின் ஆப்பிள் நிறுவனத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு நீதி அமைச்சினூடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதன்போது மரணமடைந்தவரின் வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட பச்சை நிறப்பட்டியை அரசாங்கம் ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைப்பதற்கு குற்ற புலனாய்வு பிரிவு விடுத்த கோரிக்கைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சாட்சிய சட்டத்தின் 126ஆம் பிரிவின் பிரகாரமும் உயர்நீதிமன்ற சட்ட இலக்கம் 31 விதிகளின் பிரகாரமும் மரணமடைந்த கபில சந்திரசேனவிற்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் அனைத்தும் அல்லது அவரது ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரச குலராட்ன மற்றும் சட்டத்தரணி உதார முகந்திரம் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட எழுத்து மூலம் அல்லது வாய்மொழி விடயங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என தீர்மானித்ததாக நீதவான் தனது உத்தரவின் போது தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 20ஆவது சாட்சிக்கு அழைப்பாணை விடுத்த நீதவான் குறித்த இரு சாட்சிகளையும் எதிர்வரும் 5ஆம் தேதியும் நீதிமன்றத்தின் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார்.
0: இலங்கையில் வறுமையை ஒழித்து கிராமிய அபிவிருத்தியை மேம்படுத்தும் பிரஜாசக்தி வேலை திட்டத்தின் கீழ் திருகோணமலை தம்பலகாமம் கள்ளிமேடு பகுதியில் 1.5 பில்லியன் ரூபாய் செலவிலான விவசாய வடிகால் கால்வாய் புனரமைப்பு திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கையில் வறுமையை ஒழிக்கும் நோக்கில் மக்களின் வரிப்பணத்திலிருந்து 25,000 மில்லியன் ரூபாய் செலவில் நாடு தழுவிய ரீதியில் கிராமிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற வாசகத்திற்கு அமைவாக வறுமையை ஒழித்து அபிவிருத்தியை மேம்படுத்தும் பிரஜாசக்தி வேலைத்திட்டத்தின் கீழ் குறித்த செயற்றிட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இதன் அடிப்படையில் திருகோணமலை மாவட்டத்தின் 11 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள 230 கிராம சேவகர் பிரிவுகளின் அபிவிருத்திக்காக மொத்தமாக 639.63 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக தம்பலகாமம் கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்டு கள்ளிமேடு பகுதியில் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் இருந்த விவசாய வடிகால் கால்வாயை புனரமைக்கும் திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சுமார் 1.5 மில்லியன் ரூபாய் செலவில் விவசாயிகள் நலன் கருதி குறித்த திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. தம்பலகாமம் பிரதேச செயலாளர் கே சதீசேகரன் தலைமையில் நடைபெற்ற குறித்த அங்குரார்ப்பண நிகழ்வில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அத்துடன் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் WGM கேமந்தகுமார், பிரஜா சக்தி அமைப்பின் தலைவர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
0: இந்த நிலையில் தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வளமான நாடு அழகான வாழ்க்கை சமூக சக்தி வேலை திட்டத்தின் கீழ் வவுனியா கந்தபுரம் கிராமத்தில் நெல் உலர்த்தும் தளம் மற்றும் களஞ்சிய சாலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது.
1: கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் நிதி ஒதுக்கீடு மற்றும் வழிகாட்டலின் கீழ் வவுனியா கந்தபுரம் கிராமத்தில் நெல் உலர்த்தும் தளம் மற்றும் களஞ்சிய சாலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் மற்றும் வவுனியா பிரதேச செயலாளர் இ பிரதாபன் ஆகியோர் முதன்மை விருந்தினர்களாக கலந்து கொண்டு அடிக்கலை நாட்டி வைத்தனர். குறித்த விழாவில் பிரதேச செயலக திட்டமிடல் பணிப்பாளர், கிராம உத்தியோகத்தர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் கந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த திட்டத்தின் மூலம் அந்த பகுதி விவசாயிகளின் நீண்டகால தேவையாக இருந்து நெல் உலர்த்துதல் மற்றும் பாதுகாப்பு களஞ்சியப்படுத்துதல் போன்ற பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அண்ணாமலை பதவி விலகியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் அது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் இதுவரை வெளியாகவில்லை.
1: பாரதிய ஜனதா கட்சியில் தனக்கு பதவி ஏதும் வழங்கப்படாததால் அதிருப்தியில் உள்ள அண்ணாமலை தனியாக கட்சி தொடங்கியுள்ளதாக தகவல்கள் பரவியது. இந்த சூழ்நிலையில் அவரை பாஜக மேலிட பேச்சுவார்த்தைகள் அளித்த நிலையில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்திப்பதற்காக நேற்று சென்னையில் இருந்து விமானத்தில் அண்ணாமலை டெல்லி புறப்பட்டுச் சென்றார். இந்த நிலையில் இன்று பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்தித்து அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதன்போது பாஜகவிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தை கட்சித் தலைவர் நிதின் நவீனிடம் ஒப்படைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனினும் அது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் இன்னும் வெளியாகவில்லை.
0: அமெரிக்காவுடனான தனது மறைமுக பேச்சுவார்த்தைகளை ஈரான் இடைநிறுத்தியுள்ளதாக செய்திகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு எதிரான போர் மீண்டும் வெடிப்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயம் என்று ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரி எச்சரித்துள்ளார்.
1: அமெரிக்காவிற்கு எதிரான போர் மீண்டும் வெடிப்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயம் என இன்று ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரி எச்சரித்துள்ளமை இந்த போரை அமெரிக்கா கைவிட்டாலும் ஈரான் கைவிடாது போலுள்ளதான ஒரு பரபரப்பு தோற்றப்பாட்டை உருவாக்கியுள்ளது. முன்னர் அமெரிக்க அரச தலைவர்தான் இப்படி எச்சரிக்கும் நிலையில் இப்போது அதே பாணியில் ஈரான் எச்சரிக்கை வந்துள்ளது. ஈரான் முழுமையாக சரணடைய வேண்டும் என அமெரிக்கா கூறுவதால் அதற்கு ஈரானிய தேசம் ஒருபோதும் அடிபணியாது என குறிப்பிட்ட அலன்பியா கூட்டுப்படையின் துணை தளபதி முகமது அஃபார் ஜாஃபர் அசாதி இதனால் போர் தவிர்க்க முடியாதது என்றும் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தியுள்ளதான செய்திகள் குறித்து கருத்து தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப் இதுகுறித்து ஈரான் அமெரிக்காவிற்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை என்றும் ஈரான் மவுனம் காப்பது அதற்கு மிகவும் நல்லதென தான் நினைப்பதாகவும் குறிப்பிட்ட நிலையில் அமெரிக்காவிற்கு எதிரான போர் மீண்டும் தொடங்குவது தவிர்க்க முடியாது என்று ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரி என்று தெரிவித்துள்ளார்.
0: செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
3: பிள்ளையானின் அடிப்படை உரிமை மீறல் மனு மீதான விசாரணை நிறைவு, தீர்ப்பும் ஒத்திவைப்பு. அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட உலங்கு வானூர்திகள் இலங்கையில், இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை பலப்படுத்த திட்டம். இந்திய உயர்த்தானிகள் யாழ்ப்பாணம் பயணம், அட்டவேலி கைத்தொழில் பேட்டைக்கும் களப்பயணம். இலங்கையில் சமையல் எரிவாயுவின் விலை உயரும் சாத்தியம். நாளை மறுதினம் வெளியாக உள்ள அறிவிப்பு. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அண்ணாமலை வெளியேறியதாக தகவல். தனி கட்சி ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிப்பு. அமெரிக்காவிற்கு எதிராக போர் வெடிப்பதை தடுக்க முடியாது. ஈரான் மூத்த ராணுவ அதிகாரி எச்சரிக்கை.

0: இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.
1: நேயர்களே, இத்தோடு எமது நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாவனா சந்திரன். நன்றி நேயர்களே.